தெந்தென் திட்டு திட்டு தக திட்டு திட்டு தான தா தான தா தா தா தா திருகு திருகு திருகு தே திருகு தா திருகு திருகு திருகு தே திருகு தா திருகு திருகு திருகு தே திருகு தா திட்டு திட்டு தக திட்டு திட்டு தான தா தான தா தா தா தா திருகு திருகு திருகு தே திருகு தா திருகு திருகு திருகு தே திருகு தா திருகு திருகு திருகு தே திருகு தா திட்டு திட்டு தக திட்டு திட்டு தான தா தான தா தா தா தா திருகு திருகு திருகு